0: ஆயிரத்தி வினாடி பணம் சுத்தேகாய்
1: அடகுமுறி ரலுமாவதி நில் குருல்லா சோனாலிகா அஸ்வபல பனஹக என்ஜின் தாரிதாவ அவம இந்தன தஹனே பஹசுவின் ஹெசிரவீம நடத்து சஹ அமதர கோடஸ் கனிமே பஹசும டூ வீல் ஃபோர் வீல் சோனாலிகா டிராக்டரே தென் திவைனிபுரா அதி டிவிஎஸ் அலவி நியோஜிதான் வெதின் ராட்சணிய யாபதின்ச்சிய அவுர்து ஹதரக்க சேவாவசா வகக்கிம சமக வடினா தொரத்துக்கி அல்மாரியாக நோமிலி டிவிஎஸ் அக்ரி பிசினஸ் வெதின் சோனாலிகா டிராக்டரே மகப்புலவட்ட மகபலையாக.